0: Ini gambutnya masih basah, berarti kadar airnya masih tinggi. Berarti kalau kita lihat dari gambut seperti ini, kalau terjadi kebakaran, perilaku apinya ini penjalarannya masih lambat karena kadar airnya masih banyak. Apalagi kalau remas ini masih ada seperti air seperti ini. Nah, ini. Nah, potensi kebakaran masih kecil.
1: More patrols and monitoring mean fires are detected earlier and contained faster. Authorities have intensified enforcement. Since last year, police have arrested 89 people linked to land clearing fires. Companies found responsible for fires in their concessions can face shutdowns, permit suspensions, and heavy fines, sometimes reaching tens of millions of euros. And the rules have gone further. Any burnt land can now be seized by the government, regardless of who started the fire.
2: Kemarin akhirnya kami bersepakat bersama Pak Kapolda, kami menyiapkan pelang permanen. Kita disampaikan Pak Kapolda juga ya, ada pelang permanen yang kita siapkan di mana terbakar kita nggak peduli. Itu sengaja, itu nggak sengaja kita pelang. Kalau masalah komennya pasti cari yang lebih murah. Tapi kalau di depan mereka ada risiko, mereka pasti berpikir juga. Kalau mereka lahan, lalu lahannya kita sita, lahannya kita tidak boleh lagi ditanam.
1: Novico spends his days trying to convince others not to repeat the same mistakes. But changing minds is not easy. Many villagers simply can't afford a different method to clear their plantations.
3: Terus dia bilang, emang kalau kebakaran, kalian bisa apa? Ada uang yang dikasih ke kami untuk membuka lahan. Jadi mau nggak mau kami ya ikhlas. Yang penting kita edukasikan terus, kita suarakan terus bahwa membakar itu tidak baik dan berbahaya untuk semua.
1: In 3 to 4 years, when his palm oil cycle ends, Novico will clear his land again. He remains committed to using excavators without fire, despite the higher cost. Yet for many farmers, that change will only be possible with stronger government support and better incomes.
4: These animals are being hired as firefighters. All they have to do is eat. When they graze, they munch their way through dry grass, which is basically fuel for fires. Less grass means fires spread slower. That's why places like this valley in the US are using animals strategically to help prevent wildfires. Sheep, goats, and cattle are being led to specific areas to ruminate. And in the south of Spain, donkeys graze in this national park. A bonus, the paths they create can help their human colleagues move around better in case of fire. The animals have to be monitored closely because too much grazing can have negative effects like worsened soil quality. We still need to rely on other fire prevention measures though, such as controlled burns or fire risk monitoring. And we're going to need every trick in the book because wildfires are expected to get worse in the future. Longer and more intense droughts and higher temperatures create the perfect conditions for fire. Do you know of any projects that use animals to help us deal with natural disasters?
5: The world is running out of sand. Not this kind, this kind. Desert sand is too smooth for concrete, so we build with sand mined from the river. So sometimes building this can come at the cost of an entire river village.
6: If it weren't for Narambunathan, this forest wouldn't exist.
7: நம்ம ஊர்ல மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் வளர்த்தன ஒழிஞ்சு இப்படிலாம் ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிறது அப்போ நினைச்சது இல்லை.
6: The forest helped revive the river close to Narambunathan's village of Thirupudai Marudur in the south Indian state of Tamil Nadu.
8: இப்போதைக்கு ஒரு பொதுவாக ஒரு ஆறுனா அந்த ஆற்றுல ஆறில் வந்து அந்த ஆற்றோர சோலைக்காடுகள் சொல்லுவாங்க அந்த லைபேரியன். அந்த லைபேரியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணும். அந்த லைபேரியன் ட்ரீஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ஒரு பயோடைவர்சிட்டி ரெஃப்யூஜியாக அது ஆக்ட் பண்ணும். நிறைய பறவைகள் இப்போ தங்களுக்கு ஒரு இடமா இருக்கலாம், அணில்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்விடமா இருக்கலாம்.
6: Unlike today, some 30 years ago, the banks of the Thamirabarani around the village had only sparse vegetation. And illegal sand miners had set their sights on the river. Sand is a highly sought-after raw material for concrete and therefore highly lucrative. The river ecosystem, already weakened, came under even greater pressure. But a retired Supreme Court judge from the village decided that enough was enough.
9: The mall, three months ago, I am going to go to the mall. இது அந்த கீழ் சைடில் அந்த சைடு கம்பிள் தான் இங்கே இருந்து அத்தானல்லூர் வரைக்கும் அல்ல.
6: The judge's idea was that reforesting the river banks would better protect the river from sand mining, erosion, and floods. But only one person volunteered for the job, Narambu Nathan, who was 25 at the time.
7: இது மாட்டு வண்டிக்காரங்க அடிக்க வருவாங்க, அது அடுத்தால டிராக்டரு, உயிர் பாதிப்புக்கு என்ன எதுவும் கிடையாது. எல்லாரும் எதிர்ப்பு பண்ணால் தான் செஞ்சாங்க, பண்ணினாலும் நான் யாருக்கும் பயந்து மரத்தை வளர்க்கலை.
6: The young farmer remained undeterred. While working as a temporary employee in the forest department, Narambu Nathan personally planted and nurtured 10,000 trees. Today, the banks of the Thamirabarani River are lined with more than 20,000 flourishing trees.
7: இதில் வந்து என்ன மரம்லாம் போடுறது அப்படின்னா கொடுக்காப்புளி, நவ்வல், அடுத்தால மருது, புங்க, புளி, வேம்பு, தேக்கு, ஒரு 13 ஜாதி போட்டிருக்கோம்.
6: What began as a re-greening project turned into a forest that is now 3 kilometers long and 1 kilometer wide. In 2006, it was classified as a protected area by the Forest Authority.
8: அது ஒரு விஷயம். அடுத்து குறிப்பா ஆற்றோரத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைபேரியன் ட்ரீஸ்க்கு கீழே கூட இந்த வேர் தூரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் எல்லாமே முட்டை போடும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு இடம்.
6: The benefits of the restoration extend far beyond this stretch of the river to the mangrove forests on the coast, more than 100 kilometers downstream.
8: அடுத்து ஆத்தோரமா இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கிறது, மரங்கள்ல இருந்து விளக்கூடிய இலைகள் எல்லாம் கூட தண்ணியில ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இந்த சில்ட் எல்லாம் மொத்தமா, அதே மாதிரி மரங்கள்ல உள்ள இலை தலைகள்லாம் மொத்தமா அழிச்சிட்டு போய் அங்க கடல்ல போய் சேர்த்தாதான் அங்க வந்து இருக்கக்கூடிய மேங்க்ரோவ்ஸ் நல்லா வளர முடியும். அங்க மேங்க்ரோவ்ஸ் நல்லா இருந்தால்தான் கடல் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராம இருக்கும். அங்க கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து ஒரு ரெஃப்யூஜியாக இருக்கும்.
6: One man's determination to protect his village helped transform a section of the Thamirabarani into an oasis, restoring ecosystems and inspiring others to follow his example.
5: What would your city look like if every decision put nature first? What do you think? Tell us. I will see you very soon. Until then, take care. Goodbye. Namaskar.